அண்ணமத்தம்ப சேன் வர்மா எல்லி வர்மா மத்தேன் வர்மயோ எதிர்ப்பு அபி அம்மது மரியன் அத்ம

கொர்மதம் மாஜோ வருகை மாம்சி கர்மி பாரியாய் அமினத்த கர்மி திப்பே மாமம் அகப்து கதர் சமவாய்